அன்னமோ காரமோ மல உத்துரே சச்சே கே குணகா குணகாவத் கே உத்தர சுமே சச்சே கே குணகா குணகாவத் தேரி உத்தர சுமே பின் சுஜாய ஹோமே பிக் ஹேத் ஜனமோ காரமோ